0: வாடே
1: தப்பாரே
2: புத்தரங்கம்மா புத்தலங்கம்மா பத்த புள்ள நீ சத்தரு விடாதே நீ உத்தார் விடாதே
3: What language is this? What are you talking about, man?